ஞானவேந்திரகுஞ்சனம் குஞ்சராரி பஞ்சனம் நிரஞ்சனம் சுகாகரம் மஞ்சு கஞ்ச பத்ர நேத்ர ராஜிதம் விராஜிதம் கோபால பாலசார சோர பால